சற்று சீவ் சீவ் சீவ். Fyrtitre, fem, tallet fem. Tjueni, to, ni. Sytten, en, syv. Elve, en, en. Førti, fire, null. Ti, en, null.